தேசம் பாக்ஸ்யம் பஞ்சவிதம் பயோதிகிருதம் ரம்ப ஃபலம் பானசம் சாகன் யுக்தம் ஜலருச்சிகரம் சுஸ்லிந்த கந்தா சல்யோ.